மனசு விஷயா நாட்டக்குறிஞ்சி ராகம் ஆதிதாளம் தியாகராஜு கீர்த்தனா வினண்டி.